மெரியா அது சமஜ கச்ச பிகடே உண்டாயினு படல ராம முரார் அது சமஜ கச்ச பிகடே உண்டாயினு படல ராம முரார் கவுனானக்கு நிஜமத் சாதன் கோ பாக்கியோ தோய்